தவிர பிரம்மச்சாரிமையும் குஞ்ச பிஹாரி சர்மனை சக்பா நோங்தோம்ப மங்கோல் ஜவுன சேரிங்ப லேபாங்கிங் பைசை மதங்தாமு தாபிரசி சூர் தரங்கி சேஷப்பு சிங்ன சக்பா லேபாங்கிங் பைசை சேரிங்ப நிங்கோம்பம் ஹேராமனிஷிங்

ஒன்று இல்லை ஆயுள் சாகிப பல்லுங்கி மெயில் தள்ளிவிடுவேன் சாப்பாவுது மாந்தன் ஐயே சங்கர் நம்ம சாப்பாவுல நீங்கள் நாங்கள் முத்த கை கொண்டு எங்களுக்கு ஆயுள் மசா பாவுது

0: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ குட் ஈவினிங் ஹலோ ஓ தசரி தசரிங்க சரி ஃபோன் லைன் சீக்கிரம் நெட்ஒர்க் நோய்த்தப்ப மாலைங்க சிசி மிங்து கறி ஹைபிபா இனவு தோம்பி ஹோய் ஹோய் இனவு தோம்பி நகசிக்கு அருவிப கோலர்ஸ் ஓய்ரனி கரம் விசிக் தாசிக்கு
1: கொஞ்சல்
0: ஃபிலம்தகி ஹோய் ஹைபி ஹோய்
1: நம்ம சனாம் தாக்கு குமார மணி இயங்கா ஐ இப்போம்பி ரேடியோ தாரு நம்ம சப்பிங்க தமிழ்நாடு
0: ஃபனி ஃபனி அது கைபி மைக்கை தேதி ஆகாஷ்வாணி இம்பால்கி தோறும் சே அது மயங்க சேர்ந்து தாபிக்கோ ஹோய் ஹோய் ஹோய் நுங்கைசை மையம் நுங்காயினை கொய் தோறும் தாபிரம்பசிதகி நுங்காயிசபம் லைசதே லேப்டன மத்தங்கி தோறும்தசு சருக் யாபிரோகோ
1: பைசா
0: ஃபனி ஃபனி கந்திரக்லி பிசை லாந்துக்சரி
1: பைசா

0: Spain tamna phajaba aga amna simple loi ba ai koi lair ba koi ke chuna ba country amna matam da europe ki ai ni chalu da europe ta lair ba country ma gi manung chalu ne portugal gi matang da spain matam da
1: hoji
0: ti jaw khar hoji jaw khar matam da ai gi girlfriend hai di se patta ba lon na te nu pi ma cham ga khangra ba da UA coin and me, Maria Fatma Alves kind. Why, single with Maria Fatma Alves, UA co, my family name, they call Thore.
1: Spain, Salaga Kangaba.
0: London, they come up. Spain is a tenor, my name, the Saluja and Dunko, Moina London, letting him attend.
1: Masadi Spain,
0: Masadi Spain. Laisi, very interesting. England, the Lagay Lapone, economy of Pata, London, they settled down. அது செட்டில் தொகை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஜாம் குப்பி ஹோம் ஆஃபீஸ்க்கு அது கணனி லைவ நத்திரக்க லூஹோங்க நத்திர சம்பவம் ஹவுஜிக் கோயின யூரோப் நத்த அமெரிக்கா அதை லைனிங் சத்கி தௌடி சேம் வே ஓய் அது மாதிரி லாமே ஹவுஜிக் திஹாய் வந்து அதே மத்தம்து தெங்க அதில் மென்டலி சே மனறிவு ஐசு பூர் கண்ட்ரி தான் லாக் பண்ணு ஒட்டோமேட்டிக்லிங்கிலிஷம் மென்டலி அது மோய் இது கிளியர் ஒன்று நுங்காய் தீனவது அது நான் இங்கிலீஷ் இங்கே தோணு தீனக்கு பப் கி மப்பு அது ஐ ஓஜா மிஸ்ஸஸ் சீல் கைனி மோயினத்தனத்தை ஐ தோன ஐய சம்பர்க்கில் ஐத்தே கரம்ப ஸ்டாண்டர்ட் மோ ஹிங்கிவ ஐ தோன கங்கு அது நார்மல் மீன் ஹிங்பி அது மறுவன இங்கிலந்த தேனக்கே மப்பான்லம் மீன் மீகி மசிங் ஹெல்லே ஐ புஞ்சிது ஐ சோனே லண்டன் சே மப்பான்லம் மீ லாக் லாயி அது மெல்டிங் போட்னே ஐ சும் கண்பது பிரித்திவிக்கு ஜாதி பணமாக ஈவென் கொய் சிங்மி சினோ கொய் மம்மிங் தாத அது ஒக்கலாம் சமோயர் லண்டன் சிது அது சிட்டி தினை நோ வேர் இன் த வேர்ல்ட் லண்டன் சிது யோகதோ லைத் லண்டன் சிது லாக் தவ யோரக் தவ மீசில் ஐத்திரு தூங்கத மீ நோங் நோங்கத்துக்கு ஸ்பெயின் கி
1: வாரிதோ
0: ஸ்பெயின் ஆன்ப எக்ஸ்பீரியன்ஸ் செய்வ மத்தமது ஐ இந்தியன் பாஸ்போர்ட் சச்சரி அது அக்கோன தீரி கொதி அஹோங்க மஃபம் ஜப்பனீஸ் மங்கியோன லரிக் பாட மொய அது ஹிசாப் லவுங்க அது சனி
1: பாவசி
0: மொழி பங்கம் அது பென்ஷன் தீசே பென்ஷன் அஹோங்க லைப்ப மஃபம்னே ஸ்பெனிஷ் லோன் பென்ஷன் தீசே ஐ நே கொய் தோலு சாப மய கொய் பென்ஷன் மேம்
1: அதிகாச்சு
0: மொய் மெயின் தூங்க துரிமே ஓம் பென்ஷன் சாவல் ரூமும் பரா பித்த நோ பென்ஷன் சாங்க பாஸ்போர்ட் எல்லாம் ஹோட்டல் கி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இந்தியாசே கரிகாங்க லோபி எங் வாட் பிரகே மிஞ்சத் தீரம் வைதானே இந்தியாதே லையேதி அதோ மீன் உசித்தே ஐ பாஸ்போர்ட் இது இந்தியன் இது ஜப்பனீஸ் இங்கே வெல்கம் வெல்கம் வெல்கம் You electronic people, welcome, welcome to Spain and high grave. This passport is not in India. India is no good. India is no good. No pee. India is no good.
1: Record fatal.
0: Record fatal. Record fatal. Blacklist. Anyway, I'm not white. That's why I'm not white. I'm not white. I'm not respect. I'm not white.
1: மோயமான
0: ஜப்பனீஸ்க்கு அவர் முதலாய் பாஸ்போர்ட்டே கூது இந்தியன் நோ குட் சவுனிங்களோட சாவுடையான அசாவு புதோ போதாவ லேம் லேன்னு த்ரீ தோக் தொம்ஜில்னு
1: சொல்லித்தேன்
0: லவம் செல்ல ஏய் யூ கம் ஸ்லீப் வித் மீ என்ன தம் தம் தவது டோன்ட் சே நோ குட் ஹைரக்கணன் பிகாஸ் ஐ ஹவ் நாட் எ குட் இந்தியன் அது குட் இந்தியன் நத்திரவின இந்தியன் நம்ம சிந்தி தொழுக்கு அப்பபோ இன்னும் கிரமாயின் ஃபீல் தகுதுன்னு மரத்தை ரிப்பீட் சித்த தவ phatta ingi ishara da e ma chone lor ma gyan tar ba ne okay okay okay hen da to ki is a very
1: spend na gyan queen le
0: spend the coin close tha mar hum ko chat chale da alhamra chale alhamra de alhamra ki moskam le mur ching na chei chane pan rule dor ma pham digi sinthane ga ro masjid ma angang ma chek na sa masjid ma adi minare tu manak to chala ga ajani ma khong na ta gi hum to ya to di tar tu pon de ma mang gi tar mur ching na pala ma pham ne cordoba chale adi pe ai sa ha ja pelencia pelencia taragosa madrid ti ke bidel ne ingni yam lai the spanish I am going to go to Spain. Italy. Kung tanga ma yek tanga da. Mama ngi nikhaer ba fura dalan le rami. Julius Caesar ne chalam ba Taibar ture ni mana to kano ki koi changbam gate
1: ka ta. Ari ports ni yam preserve tong
0: tham. Colosseum le ire. Roman bath le ire. Anywhere chet ki bende ari bo port na chale. Aina Vatican ni chale.
1: Chale na. It's lazy.
0: Museum
1: as a country. Whole as a country as a whole museum in Lovia. Karikari Nungai with the Tanabi.
0: Nungai with the Ying Michat Pantan, I go Vatican the Chile. The Vatican
1: the Pope
0: Pope came from the Pope. Kanagi, Kang Pope Pirom the Gi Naga Niol Matanagi. Ning Chai reckon, my meaning Matam the Inshot. Shanashini won't let him. You can assist in Chapel. Makasi the Pamane, Kaicha, she and the Pamley Ying.
1: Maura.
0: What can Kangli, Kerijatin? Ning Chine. Lubum to African, Ning Chal, Lubum. So anyway, Shanashini won't let him. The Shangsari or Kalga, the one, two worries. Tom Torok do that. My tongue, the man, other than I'm a Dinkle and Filipino, since I'm Orthodox Christian. Catholic I'm a Czech Dharma, the Tawaita, Philippine. What do you think?